தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததலு தத்தினி ததினி தத்தனு தத்த சரித தனத தனுத